0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: You are listening to Ashray FM 90, நாடினுப்பம் நாட்டார்கோப்பம்